ஆசகங்கையோடு கரையில் அசோகவனியில் ஆரே ஆரே தேடி வரும் நோ வசந்த பௌர்ணமி சந்தனமுகிலில் மூடு படத்தில் சந்தனமுகிலில் மூடு படத்தில் சொன்ன ஞொறிகளிலோடே நின் கண்முல தொடுத்து விட்டொரு நீல மலரும் வெவிடே எவிடே எவிடே எவிடே ஆகாச

கட்டழகு பொன்னிருக்கு வட்டமேடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம்.